0: பண்ணு நாம பாபா கஷ்டம் இந்தியா
1: தட்டை தோதுஸ்தவன் சக்சக்கி சிறுபுள்ளி சன்சலே நத்தலே விஸ்வத்த சிறு காட்டில் லடா கப்பார் நான் கப்பார் சுல்கி வித்திரபட்ட ரொமால் பண்ணாந்தி இருபது ஠ூலு சப்னா தே திரு பாபா दिल्ली प्राइम आज के ठूलो फैन म कल्पनी तो सत्य उतारने सब को प्यारो मजे नाचने गाने मन को हुरुक्क गाँव भर का सब मजे बोलाएर रात भरी गाने बाबा अलि मैं नहीं गाने जाने थे